0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: ஆல்பர்ட் நோபல் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்த அறிவு வித்தகர் அவர். அதை வைத்து பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தவர். ஒரு நாள் அதிகாலை வழக்கம்போல் செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தார், வாசித்து கொண்டிருந்தார். விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் மரணம். தான் இறந்து போனதாக வந்த செய்தியை தானே வாசித்து அறிந்தார். அதிர்ச்சியால் உறைந்து போனார். அது தவறான செய்திதான் என்றாலும் உள்ளே சொல்லப்பட்டிருந்த அவரை பற்றிய குறிப்பு மேலும் அவரை அதிர வைத்தது, உறைய வைத்தது. பலரை அழிக்கும் டைனமைட் என்ற வெடிமருந்தை இவர் கண்டுபிடித்ததால் இவரை ஒரு மரண வியாபாரி எனலாம். வாசித்துவிட்டு நொந்து போனார் நோபல். தான் இறக்கும்போது இப்படி ஒரு பட்டமா? இவ்வளவுதான் எனது வாழ்க்கையா? சிந்தித்தார், செயல்பட்டார். அந்த டைனமைட்டை வைத்து சம்பாதித்த சொத்துக்களையெல்லாம் ஒன்று கூட்டினார், பரிசுகளை நிறுவினார். அவைகள்தான் இன்றைக்கும் உலகமே மதிக்கும் நோபல் பரிசுகள். அறிவியல் முயற்சிகளுக்கும் அமைதி முயற்சிகளுக்கும் தரப்படும் தரமான 5 பரிசுகள். அன்னை தெரசாவுக்கு தரப்பட்ட உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவர் நிறுவியதுதான். இன்றைக்கு அந்த ஆல்ஃபிரட் நோபல் ஒரு மரண வியாபாரி அல்ல, மனித நல விஞ்ஞானி. ஒரு அழிவு விஞ்ஞானி அல்ல, ஆக்க விஞ்ஞானி, அறிவு விஞ்ஞானி, அமைதி விஞ்ஞானி. பலர் வரலாற்றில் உயருகின்றனர், வெகு சிலரே வரலாற்றையே உயர்த்துகின்றனர்.

கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் திருப்பாடல் எண் 147. இத்திருப்பாடலை பார்ப்பதற்கு முன் இத்திருப்பாடலின் பின்புலனை நாம் அறிந்து கொண்டால் அது இத்திருப்பாடலை புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே நாம் இத்திருப்பாடலின் பின்புலத்தை முதலில் அறிந்து கொள்வோம். ஒரு பெரிய இன்னலுக்கு பின், அதாவது ஒரு பெரிய இடையூறுக்கு பின், மக்கள் சிறையில் இருந்து விடுபடுகின்றார்கள். மக்கள் சிறை அனுபவத்தில் இருந்து, சிறை வாழ்வில் இருந்து வெளிவருகின்றார்கள். அந்த வாழ்வின் தொடக்கம், வெளிவருகின்ற அந்த வாழ்வின் தொடக்கம் அவர்களுக்கு பெரும் மகிழ்வாக இருக்கின்றது. ஒரு அரசாங்கத்திடம், இத்தனை நாள் ஒரு அரசாங்கத்திடம் மக்கள் அடிமைப்பட்டு சிறைப்பட்டு இருக்கின்ற அந்த காலம் முடிந்து வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் அன்பை பரிமாறிக்கொள்ளும் உறவின் சங்கமத்திலும் அவர்கள் இணைகின்றார்கள். ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அந்த விடுதலையின் போது பாடப்படுகின்ற பாடல் தான் இத்திருப்பாடல். இத்திருப்பாடல் நாம் உணர்ந்து வாசிக்கும் பொழுது, அல்லது இத்திருப்பாடலை நாம் ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது, அந்த மக்களின் மனநிலையை நமக்கு விரிவுபடுத்தி காட்டுகின்றது. இந்த திருப்பாடலும் சரி, இந்த திருப்பாடலுக்கு அடுத்து வருகின்ற 145 முதல் 150 வரை வருகின்ற திருப்பாடலும் ஒரே ஒரு வசனத்தையும் ஒரே ஒரு கோணத்தையும் மட்டுமே நமக்கு காட்டுகின்றது. அது இறைவா போற்றி, ஆண்டவரே போற்றி என்று ஐந்தும் ஆண்டவரை போற்றி அவரை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களாகவே இருக்கின்றது. அதாவது இத்தனை நாள் கடவுளை அவமதித்து, அல்லது இத்தனை நாள் கடவுளின் அன்பை உணராது இருந்த மக்கள் இப்பொழுது கடவுளின் மீதும் கடவுளின் அன்பின் மீதும் எவ்வாறு தாகம் கொள்கின்றார்கள் என்பதை இந்த பாடலிலிருந்து அறிந்துவிடலாம். இந்த திருப்பாடல் முழு

0: முழுவதுமாக நமக்கு ஒரே ஒரு கண்ணோட்டத்தை தான் எடுத்துரைக்கின்றது. இத்திருப்பாடலில் மக்கள் இறைவனிடம் முதலில் மன்னிப்பு கேட்கின்றார்கள். நாங்கள் உங்கள் அன்பை ஏற்கவில்லை, நாங்கள் உங்கள் அன்பை புறக்கணித்து விட்டோம், நாங்கள் உங்களை அன்பு செய்ய தவறிவிட்டோம் என்று கூறி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். நிறைய இடங்களில் திருவிவிலியத்தில் மக்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். ஆனால் இன்னும் குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் அனைவரையும் மன்னிக்கின்றார், அதிலும் குறிப்பாக மன்னித்தவுடன் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஏற்றுக்கொள்ளும் இறைவன் என்னாலும் மக்களை விட்டு விலகுவதில்லை. மக்களை படைத்த இறைவன் என்னாலும் அவர்களை விட்டு கொடுப்பதில்லை, எந்த நிலையிலும் அவர்களை உதறிவிடுவதில்லை. நாம் எப்பொழுது நம் முகத்தை இறைவனிடம் திருப்புகின்றோமோ, எப்பொழுது நாம் இறைவனின் அன்பை உணர்கின்றோமோ, அந்த நிமிடமே அந்த நொடியை இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி. இதைத்தான் இன்றைய திருப்பாடல் எடுத்துரைக்கின்றது. எந்த அளவுக்கு எடுத்துரைக்கின்றார், எந்த அளவுக்கு அன்பை வெளிக்காட்டும் பொழுது அரவணைக்கின்றார் என்று பாருங்கள். வசனம் 9 கால்நடைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார் என்று படிக்கின்றோம். அதாவது குட்டிகளுக்கும் பறவை குஞ்சுகளுக்கும் யார் இறை ஊட்டுவார்? இந்த வசனத்தின் மூலம் யார் தன் குட்டிகளுக்கு, யார் தன் குஞ்சுகளுக்கு உணவளிப்பார்? தாய்தான். தந்தை நினைக்கும் முன்பே தாய் அதை செயல்படுத்துகின்றார். ஆதலால் தான் தாய் உள்ளம் கொண்ட இறைவன், தாய் தந்தையாக வழி நடத்துகின்ற இறைவன், தாயுள்ளம் கொண்ட இறைவன் மக்களின் சொற்கள் பேசுவதற்கு முன்பே, மக்களின் வார்த்தைகள் வெளிப்படும் முன்பே இறங்கி வந்து நம் அருகில் இருக்கின்றார். இதைத்தான் இந்த வாசகம் சொல்கின்றது. அவர் ஒரு தாயுள்ளம் கொண்டவர், அவர் ஒரு தாயாக என்றுமே நம்மை அரவணைப்பார், அவரது அரவணைப்பு என்றுமே இருக்கும். இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு வீரனிடம், படைபலன் உள்ளவரிடம், மற்றவர்களை எதிர்த்து நிற்கும் போராடும் குணம் உள்ளவர்களிடம் அவர் அன்பு செய்கின்றார். ஆனால் இன்னும் அதிகமாக, இன்னும் அன்பாக யாரை நேசிக்கின்றார் என்றால், யார் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கின்றாரோ, யார் கடவுளுக்கு அஞ்சி நிற்கின்றாரோ அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார், அவர்களிடம் இன்னும் மிகுதியாக அன்பு செய்கின்றார். ஒருவர் யார் அவருடைய வார்த்தையை பின்பற்றுகின்றாரோ, கடைபிடிக்கின்றாரோ, வாழ்நாள் முழுவதுமாக அதை செயல்படுத்துகின்றாரோ அவருடன் வாழ்நாள் முழுவதும் தங்குகின்றார். இதுதான் தாயுள்ளம் கொண்ட இறைவனாக அவர் என்றும் நம்முடன் வாழ்கின்றார். இன்னும் தெளிவாக கூற வேண்டுமென்றால் மீதம் உள்ள வசனமும் இதைதான் குறிப்பிடுகின்றது. யார் அவரிடம் மகிழ்ச்சி கொள்கின்றாரோ அவருக்காக அனைத்தையும் செய்கின்றார் என்று. நாம் அவரிடம் திரும்பும் பொழுது அவர் நம்மை அரவணைக்கின்றார் முழுமையாக. அன்பு உள்ளங்களே, நாம் நமது உள்ளங்களையும், நாம் நமது வார்த்தைகளையும், நாம் நமது வாழ்க்கையையும் எப்பொழுது கடவுளின் பால் திருப்புகின்றோமோ, கடவுளின் பால் வாழ ஆரம்பிக்கின்றோமோ, தொடங்குகின்றோமோ, அந்த நொடியில் அந்த தாய் நம்மை அரவணைக்கின்றார். ஜபம். தாயுள்ளம் கொண்ட இறைவா, நாங்கள் அனைவருமே உம் பிள்ளைகள், நாங்கள் என்றும் சரியற்ற பாதையில் பயணிக்க விடாதேயும், நாங்கள் உம்மை பின்பற்றி உம் மகிழ்வினில் வாழவும் நீர் அருளும் பாதையில் நடக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
1: செய்திகள்.
2: பிறர் மீது நாம் காட்டும் அன்பே இறைவனிடம் நாம் கொண்டுள்ள அன்பின் உண்மையான சான்று என்றும், நிதி சார்ந்த மற்றும் பொருள் உதவிகளுக்கு அப்பாற்பட்டு துடிப்புள்ள கத்தோலிக்க சமூகங்கள் ஆன்மீக நம்பிக்கையை வழங்குவதோடு எதிர்கால குருத்துவ மற்றும் துறவர அழைத்தல்களை ஊக்குவிக்கின்றன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 18 திங்களன்று கத்தோலிக்க விரிவாக்க சங்கத்தின் ஆளுநர் குழு உறுப்பினர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, ஏழ்மையான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட கத்தோலிக்க சமூகங்களுக்கு அவர்கள் ஆற்றி வரும் மறைவரப்பு பணிக்கான தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். திருத்தூதர் பணிகள் நூலை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, தூய ஆவியால் வலுப்படுத்தப்பட்ட ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் எவ்வாறு நற்செய்தியை அறிவித்தார்கள் என்றும், இறைவேண்டல், சகோதரத்துவம் மற்றும் நற்கருணை ஆகியவற்றை மையமாக கொண்ட சமூகங்களை எவ்விதம் கட்டி எழுப்பினார்கள் என்றும் எடுத்துக்காட்டினார். மேலும் அமெரிக்கா முழுவதும் உள்ள தொலைதூர மற்றும் நிதி ரீதியாக பின்தங்கிய மறை மாவட்டங்களுக்கு ஆதரவு இருப்பதற்காக 1905 கத்தோலிக்க விரிவாக்க சங்கத்தை நிறுவிய தந்தை பிரான்சிஸ் கிளமண்ட் கெல்லி அவர்களுக்கு இதே மறைபரப்பு உணர்வுதான் ஊக்கமளித்தது என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். குறைந்த வசதிகள் கொண்ட சமூகங்களில், குறிப்பாக கியூபா மற்றும் புவர்டோ ரிகோ ஆகிய இடங்களில் அந்த சங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான பணிகளை பாராட்டிய திருத்தந்தை இதனை திரு அவையின் அனைத்துலக தன்மையின் அடையாளம் என்றும் விவரித்தார்.
1: நம்பிக்கையில் ஒருமைப்பாடு நிலவாமல் நம் திரு அவைகளுக்கு இடையிலான முழுமையான ஐக்கியத்தை மீண்டும் நிலைநாட்ட இயலாது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். மே 18 திங்களன்று அர்மீனிய அப்போஸ்தலிக் திரு அவையின் சிலிசியா பீடத்தின் தலைவரான முதலாம் அராம் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு திருத்தந்தை மொழிந்தார். இந்த சந்திப்பின் போது கத்தோலிக்க திரு அவைக்கும் கிழக்கத்திய மரபு வழி திரு அவைகளுக்கும் இடையிலான கிறிஸ்தவ ஒற்றுமை, பகிரப்பட்ட நம்பிக்கை மற்றும் தொடர்ச்சியான இறையியல் உரையாடல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை திருத்தந்தை வலியுறுத்தினார். தொடர்ந்து கிறிஸ்தவ ஒன்றிப்பு உறவுகளில் கத்தோலிக்கோஸ் முதலாம் அராம் அவர்கள் காட்டி வரும் அர்ப்பணிப்புக்கு நன்றியை தெரிவித்த திருத்தந்தை 2003 முதல் நடைபெற்று வரும் இறையியல் உரையாடலுக்கான அனைத்துலக கூட்டுக்குழுவின் பணிகள் புதிய வீரியத்துடன் தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் வெவ்வேறு மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையேயான சக வாழ்வின் முன்மாதிரி என்று லெபனோனை போற்றிய திருத்தந்தை 1930 முதல் கத்தோலிக்கோஸ் தலைமையகம் அமைந்துள்ள லெபனோன் நாட்டின் சிக்கலான சூழ்நிலை குறித்து தனது கவலையை தெரிவித்ததுடன் அந்நாட்டின் மீதும் மத்திய கிழக்கு நாடுகளின் திரு அவைகள் மீதும் இருக்கும் அக்கறையை வெளிப்படுத்தினார்.
2: மே 25 திங்களன்று செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பது குறித்த திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மகத்தான மனித நேயம் என்ற முதல் திருமடல் வெளியிடப்பட உள்ளது. இத்திருமடல் திருத்தந்தை 13 லியோ அவர்களின் ரேரும் நோவாரும் திருமடலின் 135 ஆண்டு நினைவாக மே 15 தேதி இத்திருமடல் திருத்தந்தை 13 லியோ அவர்களின் ரேரும் நோவாரும் திருமடலின் 135 ஆண்டு நினைவாக மே 15 தேதி இட்ட திருத்தந்தை அவர்களின் கையொப்பத்துடன் இத்திருமடல் வெளியாகிறது. மகத்தான மனித நேயம் திருமடல் வெளியாகும் அதே நாளில் முற்பகல் மணி 11:30 வத்திக்கானில் உள்ள ஆயர்கள் மாமன்ற அரங்கில் பொதுமக்களுக்கு முறைப்படி அறிமுகப்படுத்தப்படும். திருத்தந்தை முன்னிலையில் நடைபெறவுள்ள இவ்வெளியீட்டு நிகழ்வில் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பீடத்தின் தலைவர் விக்டர் பெர்னாண்டஸ் மற்றும் ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான திருப்பீடத்தின் தலைவர் மைக்கேல் செர்னி, பிரிட்டனின் தர்காம் பல்கலைக்கழக இறையியல் துறை பேராசிரியர் அன்னா ரோலன்ஸ், அந்த்ரோபிக் நிறுவனத்தின் இணை நிறுவனரும் செயற்கை நுண்ணறிவின் விளக்கத்தன்மை குறித்த ஆராய்ச்சி தலைவருமான கிறிஸ்டோபர் ஓலா மற்றும் அமெரிக்காவின் சாண்டா கிளாரா பல்கலைக்கழக சேசு சபை இறையியல் பள்ளி பேராசிரியர் லியோ காடி லுசோம்போ ஐடி ஆகியோர் உரையாற்றுவர்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் முதலாம் ஆண்டு பணி நிறைவை முன்னிட்டு இத்தாலி அதிபர் செர்ஜியோ மத்தாரலா அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்தாலிய மக்கள் சார்பில் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்த அவர் திருத்தந்தையின் அமைதி பணிகளையும் போதனைகளையும் வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் போர் நிறுத்தம், நீதி, உரையாடல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றிற்காக திருத்தந்தை தொடர்ந்து விடுத்து வரும் கோரிக்கைகளை அதிபர் மத்தாரலா அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதிக்காக திருத்தந்தை விடுத்த அழைப்பு மதம் கடந்த அனைவரிடமும் எதிரொலிப்பதாக குறிப்பிட்ட அதிபர் மத்தாரலா அவர்கள் வன்முறை நிறைந்த இவ்வுலகில் அவரது வார்த்தைகள் நம்பிக்கையூட்டும் ஒளியாக திகழ்வதாக பாராட்டியுள்ளார். மேலும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அண்மையில் ஆப்பிரிக்காவிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தை பாராட்டியுள்ள அதிபர் மத்தாரலா அவர்கள் இது அவரது மேய்ப்பு பணி நெருக்கத்தின் ஆற்றல்மிக்க அடையாளம் என்றும் சக வாழ்வு, வளர்ச்சி, கல்வி மற்றும் மனித மாண்பிற்கு மதிப்பளிப்பதற்கான ஒரு செய்தி என்றும் விவரித்துள்ளார். அமைதிக்கான திருத்தந்தை அவர்களின் வழிகாட்டுதலை பாராட்டிய அதிபர் மத்தாரலா அவர்கள் இத்தாலிய மக்கள் மீது அவர் காட்டும் அன்பிற்கு நன்றி தெரிவித்ததுடன் அவரது வருங்கால வருகைக்காக இத்தாலி காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

allgemeine Befehle. Freudige Zustimmung der

Jack.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: ஆல்பர்ட் நோபல் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்த அறிவு வித்தகர் அவர். அதை வைத்து பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தவர். ஒரு நாள் அதிகாலை வழக்கம்போல் செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தார், வாசித்து கொண்டிருந்தார். விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் மரணம். தான் இறந்து போனதாக வந்த செய்தியை தானே வாசித்து அறிந்தார். அதிர்ச்சியால் உறைந்து போனார். அது தவறான செய்திதான் என்றாலும் உள்ளே சொல்லப்பட்டிருந்த அவரை பற்றிய குறிப்பு மேலும் அவரை அதிர வைத்தது, உறைய வைத்தது. பலரை அழிக்கும் டைனமைட் என்ற வெடிமருந்தை இவர் கண்டுபிடித்ததால் இவரை ஒரு மரண வியாபாரி எனலாம். வாசித்துவிட்டு நொந்து போனார் நோபல். தான் இறக்கும்போது இப்படி ஒரு பட்டமா? இவ்வளவுதான் எனது வாழ்க்கையா? சிந்தித்தார், செயல்பட்டார். அந்த டைனமைட்டை வைத்து சம்பாதித்த சொத்துக்களையெல்லாம் ஒன்று கூட்டினார், பரிசுகளை நிறுவினார். அவைகள்தான் இன்றைக்கும் உலகமே மதிக்கும் நோபல் பரிசுகள். அறிவியல் முயற்சிகளுக்கும் அமைதி முயற்சிகளுக்கும் தரப்படும் தரமான 5 பரிசுகள். அன்னை தெரசாவுக்கு தரப்பட்ட உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவர் நிறுவியதுதான். இன்றைக்கு அந்த ஆல்ஃபிரட் நோபல் ஒரு மரண வியாபாரி அல்ல, மனித நல விஞ்ஞானி. ஒரு அழிவு விஞ்ஞானி அல்ல, ஆக்க விஞ்ஞானி, அறிவு விஞ்ஞானி, அமைதி விஞ்ஞானி. பலர் வரலாற்றில் உயருகின்றனர், வெகு சிலரே வரலாற்றையே உயர்த்துகின்றனர்.

0: கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 147. இத்திருப்பாடலை பார்ப்பதற்கு முன் இத்திருப்பாடலின் பின்புலனை நாம் அறிந்து கொண்டால் அது இத்திருப்பாடலை அறிந்து கொள்ள நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே நாம் இத்திருப்பாடலின் பின்புலத்தை முதலில் அறிந்து கொள்வோம். ஒரு பெரிய இன்னலுக்கு பின், அதாவது ஒரு பெரிய இடையூறுக்கு பின், மக்கள் சிறையில் இருந்து விடுபடுகின்றார்கள். மக்கள் சிறை அனுபவத்தில் இருந்து, சிறை வாழ்வில் இருந்து வெளிவருகின்றார்கள். அந்த வாழ்வின் தொடக்கம், வெளிவருகின்ற அந்த வாழ்வின் தொடக்கம் அவர்களுக்கு பெரும் மகிழ்வாக இருக்கின்றது. ஒரு அரசாங்கத்திடம், இத்தனை நாள் ஒரு அரசாங்கத்திடம் மக்கள் அடிமைப்பட்டு சிறைப்பட்டு இருக்கின்ற அந்த காலம் முடிந்து வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் அன்பை பரிமாறிக்கொள்ளும் உறவின் சங்கமத்திலும் அவர்கள் இணைகின்றார்கள். ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அந்த விடுதலையின் போது பாடப்படுகின்ற பாடல் தான் இத்திருப்பாடல். இத்திருப்பாடல் நாம் உணர்ந்து வாசிக்கும் பொழுது, அல்லது இத்திருப்பாடலை நாம் ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது, அந்த மக்களின் மனநிலையை நமக்கு விரிவுபடுத்தி காட்டுகின்றது. இந்த திருப்பாடலும் சரி, இந்த திருப்பாடலுக்கு அடுத்து வருகின்ற 145 முதல் 150 வரை வருகின்ற திருப்பாடலும் ஒரே ஒரு வசனத்தையும் ஒரே ஒரு கோணத்தையும் மட்டுமே நமக்கு காட்டுகின்றது. அது இறைவா போற்றி, ஆண்டவரே போற்றி என்று ஐந்தும் ஆண்டவரை போற்றி அவரை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களாகவே இருக்கின்றது. அதாவது இத்தனை நாள் கடவுளை அவமதித்து, அல்லது இத்தனை நாள் கடவுளின் அன்பை உணராது இருந்த மக்கள் இப்பொழுது கடவுளின் மீதும் கடவுளின் அன்பின் மீதும் எவ்வாறு தாகம் கொள்கின்றார்கள் என்பதை இந்த பாடலிலிருந்து அறிந்து விடலாம். இந்த திருப்பாடல் முழுவதுமாக நமக்கு ஒரே ஒரு கண்ணோட்டத்தை தான் எடுத்துரைக்கின்றது. இத்திருப்பாடலில் மக்கள் இறைவனிடம் முதலில் மன்னிப்பு கேட்கின்றார்கள். நாங்கள் உங்கள் அன்பை ஏற்கவில்லை, நாங்கள் உங்கள் அன்பை புறக்கணித்து விட்டோம், நாங்கள் உங்களை அன்பு செய்ய தவறிவிட்டோம் என்று கூறி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். நிறைய இடங்களில் திருவிவிலியத்தில் மக்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். ஆனால் இன்னும் குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் அனைவரையும் மன்னிக்கின்றார். அதிலும் குறிப்பாக மன்னித்தவுடன் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஏற்றுக்கொள்ளும் இறைவன் என்னாலும் மக்களை விட்டு விலகுவதில்லை. மக்களை படைத்த இறைவன் என்னாலும் அவர்களை விட்டு கொடுப்பதில்லை, எந்த நிலையிலும் அவர்களை உதறிவிடுவதில்லை. நாம் எப்பொழுது நம் முகத்தை இறைவனிடம் திருப்புகின்றோமோ, எப்பொழுது நாம் இறைவனின் அன்பை உணர்கின்றோமோ, அந்த நிமிடமே அந்த நொடியை இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி. இதைத்தான் இன்றைய திருப்பாடல் எடுத்துரைக்கின்றது. எந்த அளவுக்கு எடுத்துரைக்கின்றார், எந்த அளவுக்கு அன்பை வெளிக்காட்டும் பொழுது அரவணைக்கின்றார் என்று பாருங்கள். வசனம் 9 கால்நடைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார் என்று படிக்கின்றோம். அதாவது குட்டிகளுக்கும் பறவை குஞ்சுகளுக்கும் யார் இறை ஊட்டுவார்? இந்த வசனத்தின் மூலம் யார் தன் குட்டிகளுக்கு, யார் தன் குஞ்சுகளுக்கு உணவளிப்பார்? தாய்தான். தந்தை நினைக்கும் முன்பே தாய் அதை செயல்படுத்துகின்றார். ஆதலால் தான் தாய் உள்ளம் கொண்ட இறைவன், தாய் தந்தையாக வழி நடத்துகின்ற இறைவன், தாயுள்ளம் கொண்ட இறைவன் மக்களின் சொற்கள் பேசுவதற்கு முன்பே, மக்களின் வார்த்தைகள் வெளிப்படும் முன்பே இறங்கி வந்து நம் அருகில் இருக்கின்றார். இதைத்தான் இந்த வாசகம் சொல்கின்றது. அவர் ஒரு தாயுள்ளம் கொண்டவர். அவர் ஒரு தாயாக என்றுமே நம்மை அரவணைப்பார். அவரது அரவணைப்பு என்றுமே இருக்கும். இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு வீரனிடம், படைபலன் உள்ளவரிடம், மற்றவர்களை எதிர்த்து நிற்கும் போராடும் குணம் உள்ளவர்களிடம் அவர் அன்பு செய்கின்றார். ஆனால் இன்னும் அதிகமாக, இன்னும் அன்பாக யாரை நேசிக்கின்றார் என்றால், யார் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கின்றாரோ, யார் கடவுளுக்கு அஞ்சி நிற்கின்றாரோ அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். அவர்களிடம் இன்னும் மிகுதியாக அன்பு செய்கின்றார். ஒருவர் யார் அவருடைய வார்த்தையை பின்பற்றுகின்றாரோ, கடைபிடிக்கின்றாரோ, வாழ்நாள் முழுவதுமாக அதை செயல்படுத்துகின்றாரோ, அவருடன் வாழ்நாள் முழுவதும் தங்குகின்றார். இதைதான் தாயுள்ளம் கொண்ட இறைவனாக அவர் என்றும் நம்முடன் வாழ்கின்றார். இன்னும் தெளிவாக கூற வேண்டுமென்றால் மீதம் உள்ள வசனமும் இதைதான் குறிப்பிடுகின்றது. யார் அவரிடம் மகிழ்ச்சி கொள்கின்றாரோ அவருக்காக அனைத்தையும் செய்கின்றார் என்று. நாம் அவரிடம் திரும்பும் பொழுது அவர் நம்மை அரவணைக்கின்றார் முழுமையாக. அன்பு உள்ளங்களே, நாம் நமது உள்ளங்களையும், நாம் நமது வார்த்தைகளையும், நாம் நமது வாழ்க்கையையும் எப்பொழுது கடவுளின் பால் திருப்புகின்றோமோ, கடவுளின் பால் வாழ ஆரம்பிக்கின்றோமோ, தொடங்குகின்றோமோ, அந்த நொடியில் அந்த தாய் நம்மை அரவணைக்கின்றார். ஜபம். தாயுள்ளம் கொண்ட இறைவா, நாங்கள் அனைவருமே உம் பிள்ளைகள். நாங்கள் என்றும் சரியற்ற பாதையில் பயணிக்க விடாதேயும். நாங்கள் உம்மை பின்பற்றி உம் மகிழ்வினில் வாழவும், நீர் அருளும் பாதையில் நடக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
1: செய்திகள். பிறர் மீது நாம் காட்டும் அன்பே இறைவனிடம் நாம் கொண்டுள்ள அன்பின் உண்மையான சான்று என்றும், நிதி சார்ந்த மற்றும் பொருள் உதவிகளுக்கு அப்பாற்பட்டு துடிப்புள்ள கத்தோலிக்க சமூகங்கள் ஆன்மீக நம்பிக்கையை வழங்குவதோடு எதிர்கால குருத்துவ மற்றும் துறவர அழைத்தல்களை ஊக்குவிக்கின்றன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 18 திங்களன்று கத்தோலிக்க விரிவாக்க சங்கத்தின் ஆளுநர் குழு உறுப்பினர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, ஏழ்மையான மற்றும் தனிமை கத்தோலிக்க சமூகங்களுக்கு அவர்கள் ஆற்றி வரும் மறைவரப்பு பணிக்கான தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். திருத்தூதர் பணிகள் நூலை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, தூய ஆவியால் வலுப்படுத்தப்பட்ட ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் எவ்வாறு நற்செய்தியை அறிவித்தார்கள் என்றும், இறைவேண்டல், சகோதரத்துவம் மற்றும் நற்கருணை ஆகியவற்றை மையமாக கொண்ட சமூகங்களை எவ்விதம் கட்டி எழுப்பினார்கள் என்றும் எடுத்து காட்டினார். மேலும் அமெரிக்கா முழுவதும் உள்ள தொலைதூர மற்றும் நிதி ரீதியாக பின்தங்கிய மறை மாவட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக 1905 கத்தோலிக்க விரிவாக்க சங்கத்தை நிறுவிய தந்தை பிரான்சிஸ் கிளமண்ட் கெல்லி அவர்களுக்கு இதே மறைபரப்பு உணர்வுதான் ஊக்கமளித்தது என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். குறைந்த வசதிகள் கொண்ட சமூகங்களில், குறிப்பாக கியூபா மற்றும் புவர்டோ ரிகோ ஆகிய இடங்களில் அந்த சங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான பணிகளை பாராட்டிய திருத்தந்தை, இதனை திரு அவையின் அனைத்துலகத்தன்மையின் அடையாளம் என்றும் விவரித்தார்.
2: நம்பிக்கையில் ஒருமைப்பாடு நிலவாமல் நம் திரு அவைகளுக்கு இடையிலான முழுமையான ஐக்கியத்தை மீண்டும் நிலைநாட்ட இயலாது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். மே 18 திங்களன்று அர்மீனிய அப்போஸ்தலிக் திரு அவையின் சிலிசியா பீடத்தின் தலைவரான முதலாம் அராம் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு திருத்தந்தை மொழிந்தார். இந்த சந்திப்பின் போது கத்தோலிக்க திரு அவைக்கும் கிழக்கத்திய மரபு வழி திரு அவைகளுக்கும் இடையிலான கிறிஸ்தவ ஒற்றுமை, பகிரப்பட்ட நம்பிக்கை மற்றும் தொடர்ச்சியான இறையியல் உரையாடல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை திருத்தந்தை வலியுறுத்தினார். தொடர்ந்து கிறிஸ்தவ ஒன்றிப்பு உறவுகளில் கத்தோலிக்கோஸ் முதலாம் அராம் அவர்கள் காட்டி வரும் அர்ப்பணிப்புக்கு நன்றியை தெரிவித்த திருத்தந்தை, 2003 முதல் நடைபெற்று வரும் இறையியல் உரையாடலுக்கான அனைத்துலக கூட்டுக்குழுவின் பணிகள் புதிய வீரியத்துடன் தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் வெவ்வேறு மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையேயான சக வாழ்வின் முன்மாதிரி என்று லெபனோனை போற்றிய திருத்தந்தை, 1930 முதல் கத்தோலிக்கோஸ் தலைமையகம் அமைந்துள்ள லெபனோன் நாட்டின் சிக்கலான சூழ்நிலை குறித்து தனது கவலையை தெரிவித்ததுடன் அந்நாட்டின் மீதும் மத்திய கிழக்கு நாடுகளின் திரு அவைகள் மீதும் இருக்கும் அக்கறையை வெளிப்படுத்தினார்.
1: மே 25 திங்களன்று செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பது குறித்த திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மகத்தான மனித நேயம் என்ற முதல் திருமடல் வெளியிடப்பட உள்ளது. இத்திருமடல் திருத்தந்தை 13 லியோ அவர்களின் ரேரும் நோவாரும் திருமடலின் 135 ஆண்டு நினைவாக மே 15 தேதி இத்திருமடல் திருத்தந்தை 13 லியோ அவர்களின் ரேரும் நோவாரும் திருமடலின் 135 ஆண்டு நினைவாக May 15 திருத்தந்தை அவர்களின் கையொப்பத்துடன் இத்திருமடல் வெளியாகிறது. மகத்தான மனிதநேயம் திருமடல் வெளியாகும் அதே நாளில் முற்பகல் 11:30 வத்திக்கானில் உள்ள ஆயர்கள் மாமன்ற அரங்கில் பொதுமக்களுக்கு முறைப்படி அறிமுகப்படுத்தப்படும். திருத்தந்தை முன்னிலையில் நடைபெறவுள்ள இவ்வெளியீட்டு நிகழ்வில் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பீடத்தின் தலைவர் விக்டர் பெர்னாண்டஸ் மற்றும் ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான திருப்பீடத்தின் தலைவர் மைக்கேல் செர்னி, பிரிட்டனின் தர்காம் பல்கலைக்கழக இறையியல் துறை பேராசிரியர் அன்னா ரோலன்ஸ், அந்த்ரோபிக் நிறுவனத்தின் இணை நிறுவனரும் செயற்கை நுண்ணறிவின் விளக்கத்தன்மை குறித்த ஆராய்ச்சி தலைவருமான கிறிஸ்டோபர் ஓலா மற்றும் அமெரிக்காவின் சாண்டா கிளாரா பல்கலைக்கழக சேசு சபை இறையியல் பள்ளி பேராசிரியர் லியோ காடி லுசோம்போ ஐடி ஆகியோர் உரையாற்றுவர்.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் முதலாம் ஆண்டு பணி நிறைவை முன்னிட்டு இத்தாலி அதிபர் செர்ஜியோ மத்தாரலா அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்தாலிய மக்கள் சார்பில் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்த அவர் திருத்தந்தையின் அமைதி பணிகளையும் போதனைகளையும் வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் போர் நிறுத்தம், நீதி, உரையாடல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றிற்காக திருத்தந்தை தொடர்ந்து விடுத்து வரும் கோரிக்கைகளை அதிபர் மத்தாரலா அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதிக்காக திருத்தந்தை விடுத்த அழைப்பு மதம் கடந்த அனைவரிடமும் எதிரொலிப்பதாக குறிப்பிட்ட அதிபர் மத்தாரலா அவர்கள், வன்முறை நிறைந்த இவ்வுலகில் அவரது வார்த்தைகள் நம்பிக்கையூட்டும் ஒளியாக திகழ்வதாக பாராட்டியுள்ளார். மேலும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அண்மையில் ஆப்பிரிக்காவிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தை பாராட்டியுள்ள அதிபர் மத்தாரலா அவர்கள், இது அவரது மேய்ப்பு பணி நெருக்கத்தின் ஆற்றல்மிக்க அடையாளம் என்றும், சகவாழ்வு, வளர்ச்சி, கல்வி மற்றும் மனித மாண்பிற்கு மதிப்பளிப்பதற்கான ஒரு செய்தி என்றும் விவரித்துள்ளார். அமைதிக்கான திருத்தந்தை அவர்களின் வழிகாட்டுதலை பாராட்டிய அதிபர் மத்தாரலா அவர்கள் இத்தாலிய மக்கள் மீது அவர் காட்டும் அன்பிற்கு நன்றி தெரிவித்ததுடன் அவரது வருங்கால வருகைக்காக இத்தாலி காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற தொடரிலே இன்று நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனநிலையை ஒரு அறிஞர் நமக்கு இப்படி சொல்லுகின்றார். அலெக்சாண்டர் வில்லியம் என்ற ஒரு எழுத்தாளர் மனிதனுடைய நிலையாமை பற்றி, அவனது வாழ்வு எப்போதும் நிலைத்திருக்கின்ற ஒன்று அல்ல, அதற்கு ஒரு முடிவு உண்டு என்ற அந்த உண்மையை வலியுறுத்துவதற்காக இதோ இந்த வாக்கியங்களை குறிப்பிடுகின்றார். அவர் ஒரு அரசனுடைய கோட்டையை கண் முன்னொன்னால் வைத்து இப்படி சொல்லுகிறார். தோஸ் கோல்டன் பேலஸஸ், தோஸ் கோர்ஜியஸ் ஹால்ஸ் வித் ஃபர்னிச்சர் சூப்பர் ஃபுலியஸ்லி ஃபேர், தோஸ் ஸ்டேட்லி கோர்ட்ஸ், தோஸ் ஸ்கை என்கவுண்டரிங் வால்ஸ் வேனிஷ் ஆல் லைக் வேப்பர் இன் தி ஏர். அவர் நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் நினைத்தோம் என்றால், ஆன அரங்குகள், மிதமிஞ்சிய அழகான தளவாடங்கள், விண்ணை முட்டும் உறுதியான சுவர்கள் எல்லாம் ஒரு நாள் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். நண்பர்களே, இந்த உலகிலே வாழ்கின்ற நமக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்கள் அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு பதவி, நமக்கு இருக்கின்ற ஒரு செல்வ செழிப்பு அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு நல்ல சமுதாய நிலை எப்போதும் நம்மிடத்திலே இருக்கும், இது நம்மிடமிருந்து பறிபோகாது என்ற ஒரு தவறான எண்ணம். இதோ இந்த வில்லியம் என்பவர் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த தங்கத்தாலான கோட்டைகளும் ஆடம்பர அரங்குகளும் விண்ணை முட்டும் உறுதியான சுவர்களும் ஒரு நாள் எல்லாம் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். ஆம் நண்பர்களே, நமது வாழ்விலே கூட நமக்கு இருக்கும் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை நாம் செய்வோம், நிலையான வாழ்வுக்கானவற்றை நாம் தேடுவோம், மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. திருவழிப்பாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது கிறிஸ்துவின் மீட்பு பணியில் நாம் பங்கேற்று அவரோடு ஒன்றிணையும் புனித நிகழ்வு. மே 20 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிப்பாடு பற்றிய கோட்பாடு என்ற தலைப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் பேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கோட்பாட்டை உருவாக்கியதில் பொதுசங்கத் தந்தையர்கள் சடங்கு முறைகளை சீர்திருத்துவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை, மாறாக திரு அவையை உருவாக்கி ஒன்றிணைக்கும் உயிருள்ள பிணைப்பான கிறிஸ்துவின் மறைபொருளை திரு அவை உற்று நோக்கவும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் வழிநடத்த விரும்பினர். உண்மையில் திருவழிபாடு என்பது இந்த மறைபொருளின் இதயத்துடிப்பை தொடுவதாகும். இதுவே திரு அவை கிறிஸ்துவிடமிருந்து தன் வாழ்வை பெற்றுக்கொள்ளும் இடமாகவும் காலமாகவும் களமாகவும் அமைகிறது. திருவழிபாட்டில்தான் நமது மீட்பின் பணி நிறைவேற்றப்படுகிறது. இதுவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என மாற்றியமைகிறது. 20ஆம் நூற்றாண்டில் திரு அவை கண்ட விவிலியம் திரு அவை மரபு மற்றும் திருவழிபாடு ஆகிய 3 தளங்களிலான புதுப்பித்தல் சுட்டிக்காட்டுவது போல இந்த மறைபொருள் என்பது ஏதோ ஒரு மர்மமான விடயம் அல்ல. மாறாக புனித பவுல் கூறுவது போல காலங்காலமாக மறைந்திருந்து கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் மீட்பு திட்டமாகும். எனவே திருவழிபாட்டின் அருட்சாதன முறைப்படி நமக்கு வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு மற்றும் மாட்சிமைப்படுத்துதல் ஆகிய பாஸ்கா நிகழ்வே கிறிஸ்துவ மறைபொருள் ஆகும். ஆகையால் நாம் எப்போதெல்லாம் அவரது பெயரால் கூடுகிறோமோ அப்போதெல்லாம் இந்த மறைபொருளின் ஆழத்திற்குள் நாம் அழைத்து செல்லப்படுகிறோம். கிறிஸ்துவே திரு அவை என்னும் மறைபொருளின் உள்ளார்ந்த இயக்கு சக்தி சிலுவையில் அவரது திறக்கப்பட்ட விழாவிலிருந்து உருவான கடவுளின் தூய மக்களே இத்திரு அவை. புனித திருவழிபாட்டில் அவர் தமது தூய அவின் வல்லமையால் இன்றும் தொடர்ந்து செயலாற்றுகிறார். அவர் தமது மனவாட்டியாகிய திரு அவையை புனிதப்படுத்தி தந்தையாம் இறைவனுக்கு தாம் ஒப்புக்கொடுக்கும் வழியில் அவளையும் இணைத்துக் கொள்கிறார். அறிவிக்கப்படும் இறைவார்த்தை, அருட்சாதனங்கள், வழிபாட்டை முன்னின்று நடத்தும் பணியாளர்கள், கூடியிருக்கும் மக்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கருணை ஆகியவற்றின் வாயிலாக அவர் தமது இணையற்ற குருத்துவத்தை செயல்படுத்துகிறார். புனித அகஸ்தீன் கற்பித்தது போல திரு அவை நற்கருணை கொண்டாட்டத்தில் ஆண்டவரின் உடலை பெற்றுக்கொண்டு தான் எதை பெறுகிறோமோ அதுவாகவே மாறுகிறது. அதாவது கிறிஸ்துவின் உடலாகவும் தூய ஆவியின் வழியாக கடவுள் வாழும் உறைவிடமாகவும் மாறுகிறது. இதுவே நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து இறை ஒன்றிப்பில் நம்மை கட்டி எழுப்பும் நமது மீட்பின் பணியாகும். புனித திருவழிபாட்டில் இந்த ஒன்றிப்பானது சடங்குகள் மற்றும் மன்றாட்டுகள் வழியாக செயலாக்கம் பெறுகிறது. மன்றாட்டே நம்பிக்கையின் விதி என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப திரு அவையின் வழிபாட்டு முறைகள் அவளது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதோடு அதே வேளையில் திரு அவை என்ற அடையாளத்தையும் வடிவமைக்கின்றன. பறைசாற்றப்படும் இறைவார்த்தை, அருட்சாதன கொண்டாட்டங்கள், வழிபாட்டு செய்கைகள், அமைதி மற்றும் புனிதமான தலம் ஆகிய அனைத்தும் தந்தையாம் இறைவனால் அழைக்கப்பட்ட மக்களையும் கிறிஸ்துவின் உடலையும் தூய ஆவியின் ஆலயத்தையும் பிரதிபலிப்பதுடன் அவற்றை உருவாக்குவதிலும் பங்காற்றுகின்றன. இவ்வாறாக ஒவ்வொரு கொண்டாட்டமும் ஜெபிக்கின்ற திரு அவையின் உண்மையான வெளிப்பாடாக திகழ்கிறது என்பதை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் நினைவூட்டினார். திருவழிபாடு என்பது கிறிஸ்துவின் மறைபொருள்களுக்கான ஒரு பணி என்றால் அது ஏன் திரு அவையின் செயல்பாடுகள் அனைத்தும் நோக்கியிருக்கும் சிகரம் மற்றும் அவளது ஆற்றல் அனைத்தும் ஊற்றெடுக்கும் ஊற்று என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். திரு அவையின் செயல்பாடுகள் திருவழிபாடோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. இருப்பினும் நற்செய்தி பணி, ஏழைகளுக்கான சேவை, மனித வாழ்வின் யதார்த்தங்களில் உடன் பயணித்தல் என திரு அவையின் அனைத்து பணியும் இந்த சிகரத்தை நோக்கியே சங்கமிக்கின்றன. அதற்கு பிரதிபலனாக திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை ஆண்டவரின் பாஸ்கா நிகழ்வில் இடைவிடாது திளைக்க செய்வதன் மூலம் அவர்களை தாங்கி பிடிக்கிறது. இறைவார்த்தை அறிவிப்பு, அருட்சாதன கொண்டாட்டங்கள் மற்றும் பொது மன்றாட்டுகள் வழியாக நம்பிக்கையாளர்கள் தங்களது நம்பிக்கையிலும் இறைப்பணியிலும் வலுவூட்டப்பட்டு புத்துயிர் பெறுகிறார்கள். எனவே திருவழிபாட்டில் பங்கேற்பது என்பது உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற ஈடுபாடு ஆகிய இரண்டுமே ஆகும். இந்த பங்கேற்பு அன்றாட வாழ்க்கையில் அறநெறி மற்றும் ஆன்மீக ஆற்றலோடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டாடும் திருவழிபாடு நமது வாழ்வாகவே மாறும். வழிபாட்டில் நாம் பெற்ற அனுபவத்தை நிஜ வாழ்க்கையில் செயல்படுத்தும் ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்வை இது நம்மிடம் எதிர்பார்க்கிறது. இவ்வாறாக நமது அன்றாட வாழ்வே தூயதும் கடவுளுக்கு உகந்ததுமான உயிருள்ள பலியாகவும் நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான வழிபாடாகவும் மாறுகிறது. எனவே திருவழிபாடு திரு அவையில் உள்ளவர்களை நாள்தோறும் ஆண்டவருக்குரிய தூய ஆலயமாக கட்டி எழுப்புவதுடன் அனைவரையும் வரவேற்கின்றன. ஒரு திறந்த சமூகமாகவும் அவர்களை உருவாக்குகிறது. திருவழிபாட்டில் தூய ஆவியார் குடிக்கொண்டுள்ளார். அது நம்மை கிறிஸ்துவின் வாழ்விற்குள் அழைத்து சென்று நம்மை அவரது உடலாக மாற்றுகிறது. இவ்வாறாக கிறிஸ்துவில் ஒட்டுமொத்த மனித குலமும் ஒன்றாக இணைந்திருப்பதன் அடையாளமாக அது திகழ்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல, உலகம் இன்னும் அதனை உணராமலே இருக்கலாம், ஆனால் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்தில் பங்கு கொள்ள எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டின் சடங்குகள், அடையாளங்கள், வழிபாட்டு செய்கைகள் மற்றும் அனைத்திற்கும் மேலாக அதில் விளங்கும் கிறிஸ்துவின் உயிருள்ள உடனிருப்பு ஆகியவற்றால் நம் உள்ளம் செதுக்கப்பட நாம் இடமளிப்போம். இவை குறித்து வரும் மறைக்கல்வி தொடர்களில் நாம் தொடர்ந்து ஆழமாக பயில்வோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.

0: செய்திகள்.
1: கனடாவின் தூய ஜெரோம் பல்கலைக்கழகம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணிகளையும் போதனைகளையும் முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் திருத்தந்தை பிரான்சிஸ் நிறுவனம் என்ற புதிய கல்வி அமைப்பை தொடங்கியுள்ளது. இத்தகைய நோக்கத்தில் தொடங்கப்பட்ட முதல் நிறுவனம் இதுவாகும். மறைந்த திருத்தந்தையின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பாடநெறிகள், கருத்தரங்குகள், ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் உருவாக்க திட்டங்களை இந்நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இதுகுறித்து மே 18 திங்களன்று வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தூய ஜெரோம் பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் பீட்டர் மீகான் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் போதனைகள் இக்காலத்தின் தேவை என்றும் அந்த ஆன்மீக மரபினை உயிர்ப்புடன் முன்னெடுத்துச் செல்வதே இந்த நிறுவனத்தின் கடமை என்றும் எடுத்துக்காட்டினார். நவீன உலகின் சவால்களையும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாடுகளையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆழமாக அறிந்திருந்தார் என்றும் புலம்பெயர்ந்தோர் நலன், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் பாகுபாடின்றி அனைத்து மக்களையும் அரவணைத்தல் போன்றவை திருத்தந்தையின் முக்கியமான பணிகளாகும் என்றும் டாக்டர் மீகான் அவர்கள் கூறினார். மேலும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் முன்னிலைப்படுத்திய கூட்டுப்பயணம் மற்றும் இரண்டாம் வத்திக்கான் சங்க முடிவுகளை அமல்படுத்துதல் போன்ற கருப்பொருள்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சிந்தனைகளுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக குறிப்பிட்ட மீகான் அவர்கள் இந்த அடிப்படை நோக்கங்களே அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளின் மைய புள்ளியாக அமையும் என்று கூறினார்.
2: பியாட்சா சான் பியத்ரோ இதழில் வெளியான ஒரு கடிதத்தின் வழியாக ரெஜியோ கலாப்ரியாவைச் சேர்ந்த பியத்ரோ என்ற மாணவர் தனது மன போராட்டங்களை திருத்தந்தையிடம் வெளிப்படுத்தியுள்ளார். பள்ளி பருவம் மற்றும் பங்கு சமூகத்தின் ஊடகத்தால் தான் வளர்த்தெடுத்த நட்புறவுகள் காலப்போக்கில் சிதைந்து விடுமோ என்ற கவலையும் பிரிவின் அச்சமும் தனக்கு இருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். இளைஞனின் கடிதத்திற்கு பதிலளித்த திருத்தந்தை நம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கும் வார்த்தைகளால் அவரை தேற்றியதுடன் இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்றும் கிறிஸ்துவின் அன்பு தனிப்பட்ட ஒருவருக்கானது என்றும் நமது வாழ்வின் தெரிவுகளுக்கோ அல்லது எதிர்கால மாற்றங்களுக்கோ அப்பாற்பட்டு இறைவனின் அன்பு எக்காலத்திலும் மாறாது என்றும் வலியுறுத்தினார். இயேசுவும் தன் வாழ்வில் உன்னதமான நட்பின் இனிமையையும் அதே சமயம் பிரிவின் துயரையும் துரோகத்தின் வழியையும் நேரில் சந்தித்தவர் என்பதை பியத்ரோவுக்கு சுட்டிக்காட்டிய திருத்தந்தை உண்மையான உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தை இயேசு நன்கு புரிந்து கொள்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அனைத்தையும் உடனடியாக புரிந்து கொள்ள அவசரப்பட வேண்டாம் என்று இளைஞனை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை காலத்தை ஒரு பொறுமையான ஆசிரியர் என்றும் அது காயங்களை ஆற்றும் வல்லமை கொண்டது என்றும் குறிப்பிட்டார்.
1: உக்ரைன் போரினால் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள இந்த வேளையில் அருளாளர் பட்ட பரிசீலனையில் இருக்கும் ராபர்ட் சூமனின் தொலைநோக்கு நல்லிணக்க முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மே 19 செவ்வாயன்று ஸ்ட்ராஸ்பர்கில் இடம்பெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற அமர்வில் ஐரோப்பிய தகுதி விருதை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு கூறியுள்ள கர்தினால் பரோலின் அவர்கள் திருத்தந்தை அவர்களின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் ராபர்ட் சூமன் அவர்களை புனிதராக அறிவிப்பதற்கான செயல்முறைகள் தற்போது நடந்து வருவதையும் எடுத்துக்காட்டியுள்ளார். மக்களிடையே நிலவும் நல்லிணக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை வாக்குறுதி மட்டுமல்ல திரு அவையின் முக்கிய அர்ப்பணிப்புமாகும் என்று வலியுறுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள் கிறிஸ்தவ வரலாற்றில் வேரூன்றிய ஐரோப்பியாவின் விழுமியங்களை எடுத்துரைத்ததுடன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனித அன்பு எக்காரம் கொண்டும் மீறப்படக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐரோப்பிய அமைப்புகளுடன் இணைந்து அமைதியை உருவாக்கும் கைவினை கலைஞர்களாக செயல்பட திருப்பிடம் தயாராக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒற்றுமையின் தொடக்க புள்ளியான ஷூமன் பிரகடனத்தின் 75th ஆண்டையொட்டி இந்த ஆண்டு முதன்முதலாக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஐரோப்பாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு பங்காற்றிய சிறந்த நபர்களை கௌரவிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இவ்விருதை வழங்குகிறது.
2: சகோதரி வெரோனிகா ரகோவா படுகொலை செய்யப்பட்டதன் 10th நினைவு நாளையொட்டி மே 17 ஞாயிறன்று அவரது சொந்த ஊரான பனோவில் நினைவு திருப்பலி நடைபெற்றது. இத்திருப்பலிக்கு பேராயர் நிக்கோலா கிரசோலி அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த திருப்பலியின் போது சகோதரி வெரோனிகா மறைபரப்பிற்கான தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை எடுத்துக்காட்டிய பேராயர் கிரசோலி அவர்கள் அவரை மறைபரப்பு பணியின் சிறந்த முன்மாதிரியாக குறிப்பிட்டு அவரை புனிதராக அறிவிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என்ற தனது நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். சகோதரி வெரோனிகா ரகோவா மறைந்து 10 கடந்த நிலையிலும் அவரது இறை நம்பிக்கையும் சேவையும் ஸ்லோவாக்கியா மற்றும் தெற்கு சூடானில் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகின்றன. 1958 ஆண்டு அப்போதைய ஸ்லோவோக்கியாவில் பிறந்த சகோதரி வெரோனிகா தூய ஆவியின் ஊழியர்கள் சபையைச் சேர்ந்தவர். இவர் கனாவிலும் பின்னர் சூடான் மற்றும் தெற்கு சூடானிலும் மறைபரப்பு பணி மருத்துவராக பணியாற்றினார். பின்னர் ஏய் நகரில் உள்ள புனித பகிதாவின் மருத்துவ மையத்தை அவர் வழிநடத்தினார். கடந்த 2016 May 16 அன்று தென் சூடானில் ஆபத்தான நிலையிலிருந்த கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்து விட்டு திரும்பிய சகோதரி வெரோனிகா ராணுவ வீரர்களால் சோதனை சாவடியில் சுடப்பட்டார். உடனடியாக கென்யாவின் நைரோபி நகருக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி May 20 அன்று உயிரிழந்தார். தான் ஏன் தென் சூடானை விட்டு வெளியேறவில்லை என்பதற்கு கடவுள் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் சரியான இடத்தில்தான் இருக்கிறோம் என இறப்பதற்கு முன்பு சகோதரி வெரோனிகா அளித்த உருக்கமான விளக்கமே அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு சான்றாகும்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆண்டோர் வாக்கு என்ற தொடரிலே இன்று நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனநிலையை ஒரு அறிஞர் நமக்கு இப்படி சொல்லுகின்றார். அலெக்சாண்டர் வில்லியம் என்ற ஒரு எழுத்தாளர் மனிதனுடைய நிலையாமை பற்றி, அவனது வாழ்வு எப்போதும் நிலைத்திருக்கின்ற ஒன்று அல்ல, அதற்கு ஒரு முடிவு உண்டு என்ற அந்த உண்மையை வலியுறுத்துவதற்காக இதோ இந்த வாக்கியங்களை குறிப்பிடுகின்றார். அவர் ஒரு அரசனுடைய கோட்டையை கண் முன்னொன்னால் வைத்து இப்படி சொல்லுகிறார். தோஸ் கோல்டன் பேலஸஸ், தோஸ் கோர்ஜியஸ் ஹால்ஸ் வித் ஃபர்னிச்சர் சூப்பர் ஃபுல்யூஸ்லி ஃபேர், தோஸ் ஸ்டேட்லி கோர்ட்ஸ், தோஸ் ஸ்கை என்கவுண்டரிங் வால்ஸ் வேனிஷ் ஆல் லைக் வேப்பர் இன் தி ஏர். அவர் என்ன, நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் நினைத்தோம் என்றால், ஆன அரங்குகள், மிதமிஞ்சிய அழகான தளவாடங்கள், விண்ணை முட்டும் உறுதியான சுவர்கள் எல்லாம் ஒரு நாள் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். நண்பர்களே, இந்த உலகிலே வாழ்கின்ற நமக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்கள் அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு பதவி, நமக்கு இருக்கின்ற ஒரு செல்வ செழிப்பு அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு நல்ல சமுதாய நிலை எப்போதும் நம்மிடத்திலே இருக்கும், இது நம்மிடமிருந்து பறிபோகாது என்ற ஒரு தவறான எண்ணம். இதோ இந்த வில்லியம் என்பவர் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த தங்கத்தாலான கோட்டைகளும் ஆடம்பர அரங்குகளும் விண்ணை முட்டும் உறுதியான சுவர்களும் ஒரு நாள் எல்லாம் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். ஆம் நண்பர்களே, நமது வாழ்விலே கூட நமக்கு இருக்கும் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை நாம் செய்வோம், நிலையான வாழ்வுக்கானவற்றை நாம் தேடுவோம், மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. திருவழிப்பாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது கிறிஸ்துவின் மீட்பு பணியில் நாம் பங்கேற்று அவரோடு ஒன்றிணையும் புனித நிகழ்வு. மே 20 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிப்பாடு பற்றிய கோட்பாடு என்ற தலைப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் பேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கோட்பாட்டை உருவாக்கியதில் பொது சங்க தந்தையர்கள் சடங்கு முறைகளை சீர்திருத்துவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை, மாறாக திரு அவையை உருவாக்கி ஒன்றிணைக்கும் உயிருள்ள பிணைப்பான கிறிஸ்துவின் மறைபொருளை திரு அவை உற்று நோக்கவும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் வழிநடத்த விரும்பினர். உண்மையில் திருவழிபாடு என்பது இந்த மறைபொருளின் இதயத்துடிப்பை தொடுவதாகும். இதுவே திரு அவை கிறிஸ்துவிடமிருந்து தன் வாழ்வை பெற்றுக்கொள்ளும் இடமாகவும் காலமாகவும் களமாகவும் அமைகிறது. திருவழிபாட்டில்தான் நமது மீட்பின் பணி நிறைவேற்றப்படுகிறது. இதுவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என மாற்றி அமைகிறது. 20ஆம் நூற்றாண்டில் திரு அவை கண்ட விவிலியம் திரு அவை மரபு மற்றும் திருவழிபாடு ஆகிய மூன்று தளங்களிலான புதுப்பித்தல் சுட்டிக்காட்டுவது போல இந்த மறைபொருள் என்பது ஏதோ ஒரு மர்மமான விடயம் அல்ல. மாறாக புனித பவுல் கூறுவது போல காலங்காலமாக மறைந்திருந்து கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் மீட்பு திட்டமாகும். எனவே திருவழிபாட்டின் அருட்சாதன முறைப்படி நமக்கு வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு மற்றும் மாட்சிமைப்படுத்துதல் ஆகிய பாஸ்கா நிகழ்வே கிறிஸ்துவ மறைபொருள் ஆகும். ஆகையால் நாம் எப்போதெல்லாம் அவரது பெயரால் கூடுகிறோமோ அப்போதெல்லாம் இந்த மறைபொருளின் ஆழத்திற்குள் நாம் அழைத்து செல்லப்படுகிறோம். கிறிஸ்துவே திரு அவை என்னும் மறைபொருளின் உள்ளார்ந்த இயக்கு சக்தி சிலுவையில் அவரது திறக்கப்பட்ட விழாவிலிருந்து உருவான கடவுளின் தூய மக்களே இத்திரு அவை. புனித திருவழிபாட்டில் அவர் தமது தூய அவின் வல்லமையால் இன்றும் தொடர்ந்து செயலாற்றுகிறார். அவர் தமது மனவாட்டியாகிய திரு அவையை புனிதப்படுத்தி தந்தையாம் இறைவனுக்கு தாம் ஒப்புக்கொடுக்கும் வழியில் அவளையும் இணைத்துக் கொள்கிறார். அறிவிக்கப்படும் இறைவார்த்தை, அருட்சாதனங்கள், வழிபாட்டை முன்னின்று நடத்தும் பணியாளர்கள், கூடியிருக்கும் மக்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கருணை ஆகியவற்றின் வாயிலாக அவர் தமது இணையற்ற குருத்துவத்தை செயல்படுத்துகிறார். புனித அகஸ்தீன் கற்பித்தது போல திரு அவை நற்கருணை கொண்டாட்டத்தில் ஆண்டவரின் உடலை பெற்றுக்கொண்டு தான் எதை பெறுகிறோமோ அதுவாகவே மாறுகிறது. அதாவது கிறிஸ்துவின் உடலாகவும் தூய ஆவியின் வழியாக கடவுள் வாழும் உறைவிடமாகவும் மாறுகிறது. இதுவே நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து இறை ஒன்றிப்பில் நம்மை கட்டி எழுப்பும் நமது மீட்பின் பணியாகும். புனித திருவழிபாட்டில் இந்த ஒன்றிப்பானது சடங்குகள் மற்றும் மன்றாட்டுகள் வழியாக செயலாக்கம் பெறுகிறது. மன்றாட்டே நம்பிக்கையின் விதி என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப திரு அவையின் வழிபாட்டு முறைகள் அவளது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதோடு அதே வேளையில் திரு அவை என்ற அடையாளத்தையும் வடிவமைக்கின்றன. பறைசாற்றப்படும் இறைவார்த்தை, அருட்சாதன கொண்டாட்டங்கள், வழிபாட்டு செய்கைகள், அமைதி மற்றும் புனிதமான தலம் ஆகிய அனைத்தும் தந்தையாம் இறைவனால் அழைக்கப்பட்ட மக்களையும் கிறிஸ்துவின் உடலையும் தூய ஆவியின் ஆலயத்தையும் பிரதிபலிப்பதுடன் அவற்றை உருவாக்குவதிலும் பங்காற்றுகின்றன. இவ்வாறாக ஒவ்வொரு கொண்டாட்டமும் ஜெபிக்கின்ற திரு அவையின் உண்மையான வெளிப்பாடாக திகழ்கிறது என்பதை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் நினைவூட்டினார். திருவழிபாடு என்பது கிறிஸ்துவின் மறைபொருள்களுக்கான ஒரு பணி என்றால் அது ஏன் திரு அவையின் செயல்பாடுகள் அனைத்தும் நோக்கியிருக்கும் சிகரம் மற்றும் அவளது ஆற்றல் அனைத்தும் ஊற்றெடுக்கும் ஊற்று என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். திரு அவையின் செயல்பாடுகள் திருவழிபாடோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. இருப்பினும் நற்செய்தி பணி, ஏழைகளுக்கான சேவை, மனித வாழ்வின் யதார்த்தங்களில் உடன் பயணித்தல் என திரு அவையின் அனைத்து பணியும் இந்த சிகரத்தை நோக்கியே சங்கமிக்கின்றன. அதற்கு பிரதிபலனாக திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை ஆண்டவரின் பாஸ்கா நிகழ்வில் இடைவிடாது திளைக்க செய்வதன் மூலம் அவர்களை தாங்கி பிடிக்கிறது. இறைவார்த்தை அறிவிப்பு, அருட்சாதன கொண்டாட்டங்கள் மற்றும் பொது மன்றாட்டுகள் வழியாக நம்பிக்கையாளர்கள் தங்களது நம்பிக்கையிலும் இறைப்பணியிலும் வலுவூட்டப்பட்டு புத்துயிர் பெறுகிறார்கள். எனவே திருவழிபாட்டில் பங்கேற்பது என்பது உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற ஈடுபாடு ஆகிய இரண்டுமே ஆகும். இந்த பங்கேற்பு அன்றாட வாழ்க்கையில் அறநெறி மற்றும் ஆன்மீக ஆற்றலோடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டாடும் திருவழிபாடு நமது வாழ்வாகவே மாறும். வழிபாட்டில் நாம் பெற்ற அனுபவத்தை நிஜ வாழ்க்கையில் செயல்படுத்தும் ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்வை இது நம்மிடம் எதிர்பார்க்கிறது. இவ்வாறாக நமது அன்றாட வாழ்வே தூயதும் கடவுளுக்கு உகந்ததுமான உயிருள்ள பலியாகவும் நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான வழிபாடாகவும் மாறுகிறது. எனவே திருவழிபாடு திரு அவையில் உள்ளவர்களை நாள்தோறும் ஆண்டவருக்குரிய தூய ஆலயமாக கட்டி எழுப்புவதுடன் அனைவரையும் வரவேற்கின்றன. ஒரு திறந்த சமூகமாகவும் அவர்களை உருவாக்குகிறது. திருவழிபாட்டில் தூய ஆவியார் குடிக்கொண்டுள்ளார். அது நம்மை கிறிஸ்துவின் வாழ்விற்குள் அழைத்து சென்று நம்மை அவரது உடலாக மாற்றுகிறது. இவ்வாறாக கிறிஸ்துவில் ஒட்டுமொத்த மனித குலமும் ஒன்றாக இணைந்திருப்பதன் அடையாளமாக அது திகழ்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல, உலகம் இன்னும் அதனை உணராமலே இருக்கலாம், ஆனால் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்தில் பங்கு கொள்ள எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டின் சடங்குகள், அடையாளங்கள், வழிபாட்டு செய்கைகள் மற்றும் அனைத்திற்கும் மேலாக அதில் விளங்கும் கிறிஸ்துவின் உயிருள்ள உடனிருப்பு ஆகியவற்றால் நம் உள்ளம் செதுக்கப்பட நாம் இடமளிப்போம். இவை குறித்து வரும் மறைக்கல்வி தொடர்களில் நாம் தொடர்ந்து ஆழமாக பயில்வோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.

0: சீஸ் நிறுவனம் என்ற புதிய கல்வி அமைப்பை தொடங்கியுள்ளது. இத்தகைய நோக்கத்தில் தொடங்கப்பட்ட முதல் நிறுவனம் இதுவாகும். மறைந்த திருத்தந்தையின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பாடநெறிகள், கருத்தரங்குகள், ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் உருவாக்க திட்டங்களை இந்நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இது குறித்து மே 18 திங்கள் அன்று வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தூய ஜெரோம் பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் பீட்டர் மீகான் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் போதனைகள் இக்காலத்தின் தேவை என்றும், அந்த ஆன்மீக மரபினை உயிர்ப்புடன் முன்னெடுத்துச் செல்வதே இந்த நிறுவனத்தின் கடமை என்றும் எடுத்துக்காட்டினார். நவீன உலகின் சவால்களையும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாடுகளையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆழமாக அறிந்திருந்தார் என்றும், புலம்பெயர்ந்தோர் நலன், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் பாகுபாடின்றி அனைத்து மக்களையும் அரவணைத்தல் போன்றவை திருத்தந்தையின் முக்கியமான பணிகளாகும் என்றும் டாக்டர் மீகான் அவர்கள் கூறினார். மேலும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் முன்னிலைப்படுத்திய கூட்டுப்பயணம் மற்றும் இரண்டாம் வத்திக்கான் சங்க முடிவுகளை அமல்படுத்துதல் போன்ற கருப்பொருள்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சிந்தனைகளுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக குறிப்பிட்ட மீகான் அவர்கள், இந்த அடிப்படை நோக்கங்களே அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளின் மைய புள்ளியாக அமையும் என்று கூறினார்.
1: பியாட்சா சான் பியத்ரோ இதழில் வெளியான ஒரு கடிதத்தின் வழியாக ரெஜியோ கலாப்ரியாவைச் சேர்ந்த பியத்ரோ என்ற மாணவர் தனது மன போராட்டங்களை திருத்தந்தையிடம் வெளிப்படுத்தியுள்ளார். பள்ளி பருவம் மற்றும் பங்கு சமூகத்தின் ஊடகத்தால் தான் வளர்த்தெடுத்த நட்புறவுகள் காலப்போக்கில் சிதைந்து விடுமோ என்ற கவலையும் பிரிவின் அச்சமும் தனக்கு இருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். இளைஞனின் கடிதத்திற்கு பதிலளித்த திருத்தந்தை நம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கும் வார்த்தைகளால் அவரை தேற்றியதுடன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்றும், கிறிஸ்துவின் அன்பு தனிப்பட்ட ஒருவருக்கானது என்றும், நமது வாழ்வின் தெரிவுகளுக்கோ அல்லது எதிர்கால மாற்றங்களுக்கோ அப்பாற்பட்டு இறைவனின் அன்பு எக்காலத்திலும் மாறாது என்றும் வலியுறுத்தினார். இயேசுவும் தன் வாழ்வில் உன்னதமான நட்பின் இனிமையையும் அதே சமயம் பிரிவின் துயரையும் துரோகத்தின் வலியையும் நேரில் சந்தித்தவர் என்பதை பியத்ரோவுக்கு சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, உண்மையான உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தை இயேசு நன்கு புரிந்து கொள்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அனைத்தையும் உடனடியாக புரிந்து கொள்ள அவசரப்பட வேண்டாம் என்று இளைஞனை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, காலத்தை ஒரு பொறுமையான ஆசிரியர் என்றும், அது காயங்களை ஆற்றும் வல்லமை கொண்டது என்றும் குறிப்பிட்டார்.
0: உக்ரைன் போரினால் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள இந்த வேளையில் அருளாளர் பட்ட பரிசீலனையில் இருக்கும் ராபர்ட் சூமனின் தொலைநோக்கு நல்லிணக்க முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மே 19 செவ்வாயன்று ஸ்ட்ராஸ்பர்க்கில் இடம்பெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற அமர்வில் ஐரோப்பிய தகுதி விருதை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு கூறியுள்ள கர்தினால் பரோலின் அவர்கள், திருத்தந்தை அவர்களின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் ராபர்ட் சூமன் அவர்களை புனிதராக அறிவிப்பதற்கான செயல்முறைகள் தற்போது நடந்து வருவதையும் எடுத்துக்காட்டியுள்ளார். மக்களிடையே நிலவும் நல்லிணக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை வாக்குறுதி மட்டுமல்ல, திரு அவையின் முக்கிய அர்ப்பணிப்புமாகும் என்று வலியுறுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள், கிறிஸ்தவ வரலாற்றில் வேரூன்றிய ஐரோப்பியாவின் விழுமியங்களை எடுத்துரைத்ததுடன், வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனித அன்பு எக்காரம் கொண்டும் மீறப்படக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐரோப்பிய அமைப்புகளுடன் இணைந்து அமைதியை உருவாக்கும் கைவினை கலைஞர்களாக செயல்பட திருப்பிடம் தயாராக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒற்றுமையின் தொடக்கப்புள்ளியான ஷூமன் பிரகடனத்தின் 75th ஆண்டையொட்டி இந்த ஆண்டு முதன்முதலாக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஐரோப்பாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு பங்காற்றிய சிறந்த நபர்களை கௌரவிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இவ்விருதை வழங்குகிறது.
1: சகோதரி வெரோனிகா ரகோவா படுகொலை செய்யப்பட்டதன் 10th நினைவு நாளையொட்டி மே 17 ஞாயிறன்று அவரது சொந்த ஊரான பனோவில் நினைவு திருப்பலி நடைபெற்றது. இத்திருப்பலிக்கு பேராயர் நிக்கோலா கிரசோலி அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த திருப்பலியின் போது சகோதரி வெரோனிகா மறைபரப்பிற்கான தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை எடுத்துக்காட்டிய பேராயர் கிரசோலி அவர்கள் அவரை மறைபரப்பு பணியின் சிறந்த முன்மாதிரியாக குறிப்பிட்டு, அவரை புனிதராக அறிவிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என்ற தனது நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். சகோதரி வெரோனிகா ரகோவா மறைந்து 10 கடந்த நிலையிலும் அவரது இறை நம்பிக்கையும் சேவையும் ஸ்லோவாக்கியா மற்றும் தெற்கு சூடானில் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகின்றன. 1958 அப்போதைய ஸ்லோவாக்கியாவில் பிறந்த சகோதரி வெரோனிகா தூய ஆவியின் ஊழியர்கள் சபையைச் சேர்ந்தவர். இவர் கனாவிலும் பின்னர் சூடான் மற்றும் தெற்கு சூடானிலும் மறைபரப்பு பணி மருத்துவராக பணியாற்றினார். பின்னர் ஏய் நகரில் உள்ள புனித பகிதாவின் மருத்துவ மையத்தை அவர் வழிநடத்தினார். கடந்த 2016 மே 16 அன்று தென் சூடானில் ஆபத்தான நிலையிலிருந்த கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு திரும்பிய சகோதரி வெரோனிகா ராணுவ வீரர்களால் சோதனை சாவடியில் சுடப்பட்டார். உடனடி உடனடியாக கென்யாவின் நைரோபி நகருக்கு கொண்டு

0: செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மே 20 அன்று உயிரிழந்தார். தான் ஏன் தென் சூடானை விட்டு வெளியேறவில்லை என்பதற்கு கடவுள் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் சரியான இடத்தில்தான் இருக்கிறோம் என இறப்பதற்கு முன்பு சகோதரி வெரோனிகா அளித்த உருக்கமான விளக்கமே அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு சான்றாகும்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.